வசலி பமகபரி பவத்திரி வசலி பதபமபரி சரி கமரி சரி பரி சரி கமரி தப பத பசரி பரி சரி பசரி பதபமபரி